நாட்டுள்ள சின்னம்மா, அயலத்த சின்னம்மா, அழகுள்ள சின்னம்மா, அறமுழம் நாட்டுள்ள சின்னம்மா. அவள் கரு சட்டைக்கு துணி வெட்ட நேரத்து மகத்திருந்தேன் கொரு கிருகிருப்பு. அவள் கரு சட்டைக்கு துணி வெட்ட நேரத்து மகத்திருந்தேன் கொரு கிருகிருப்பு. அயலத்த சின்னம்மா, அழகுள்ள சின்னம்மா.